0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தரி தடல தஜ்ஜனு தஜனு தத்திமி தத்திமி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனு தத்திமி தத்தம்
1: தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்தம் தத்